0: செல்வே வந்து கேட்டினுட்டியா சின்ன தூக்கி மாட்டினு கேளோ செலுத்த மாட்டியா.
1: சரி சுரஜன் அவரு,
0: தேங்க்யூ சார்.
1: தேங்க்யூ. ஹலோ, ஹலோ, ஹலோ,
2: ஹலோ,
1: ಹೇಳಿ, ಯಾರು ಮಾತಾಡ್ತಿರೋದು? ಅಂತ್ಯಕ್ಷರಿ ಇಲ್ಲ, ಮತ್ತೆ ನಮಗೆ ಇಷ್ಟವಾದಂತ ಒಂದು ಹಾಡು ಹೇಳ್ಬಹುದು.
2: ಇಷ್ಟವಾದ ಹಾಡಾ? ಹ್ಮ್, ಭಕ್ತಿ ಮಾಡಬಹುದು ಸರ್?
1: ಹ್ಮ್, ಹಾಡು ಹೇಳಿ.

தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்தித்தங்கிரு தக்திரிகிரு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்தித்தங்கிரு தக்திரிகிரு தத்தத்தரி ததல தஞ்சனு ததலு தத்தினி ததினி தச்சனு தத்தித தரித தனத